இன்னிகா கேடி ரங்க பாரோ ரங்க பாரோ. இது சிந்து பைரவி ராக ஆதி தாளத்திலிருவ புரந்தரதாசர கிருதி.